அர் அகமே கோத்திர பார் பிரம்ம மில சதகுரு லாக வசீட்டா தின் குர் பஜன சுகான ஹீயரே தின் ஆகே ஆன பரீட்டா மான்முக ஹீரா அத் கடோர ஹ தின் அந்தர்கார் கரீட்டா பிசீர் கோப தூத் பியாயே பிக் நிக்சே போல் புலீட்டா அர் பிரவ ஆன மிலாவோ குர் சாது காச கரட்